0: அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக
1: ஷுபோய் பாதிஷா
0: வெண்டாய் ரஹ ஃப்ளை பாய் Yeah, I'm a life up high boy. Yeah, tu rakh teri rai boy.